பத்தழிமானுக்கு சேத்ரேமானு ஸ்ரீமானு ராம் சங்கர் பிரீத்தம்.